0: பழி மறிக்காதே.
1: ஆஸ்ட்ரியா FM 90 நாடினப்பம் நாட்டார்கொப்பம்.
2: காதே குள்ள குயிங்குது, காதே குள்ள குயிங்குது.

0: கரெக்டா சொல்லிருக்கறல்ல.
1: ஆண்டவரே நீ ஏத்தி பாடு.
2: What language is this? What are you talking about, man?

0: தன்னனை உணரட்டே, மேக வசந்தம் புலரட்டே,
1: உணர தன்னனை உணரட்டே,
0: நிறைய தங்கனை நிறையட்டே, ஹரித விப்ளவம் படரட்டே.